0: நான் கேப்டு உறவு வீடுங்க ஐட்டின் லோக்கிழமை குறை யூட்ட போய் ரூம் போய் கா நாத்தினிங்க போய் வாங்க மீறி வாழையோ நீ யோகம் வரலா தாப்புங்க நீ குறைங்க நாத்தமிழோ உனி வரலா இருங்க இருங்கா மருத்துவ மீறி வரல ஜான்கோ உனக்கு இல்லையாலும் மழைஞ்சா மீறிவோ யோகங்கோ உரிப்புக்கோளுக்கோ ரொம்ப தர மீறி வரலா யோகம் வள வள உழிப்பு வியாமல இவங்க இவங்க மறுச்சு பல ஜீசு வள வாங்க தவிர்க்கன் பிச்சன்கம் ஒய் முன்னோன்கோ மருத்துவமிரி வளலா உக்கு நாளியுனா யோக்குடா நோய் தமிழ்னா உன்னா மருத்துவமிரி வளலா ரொம்ப தர மீறி உஞ்சா வளலாங்கோ walala yukura bijandi bili ngoy ngatamir muna bukungal yun yana kanung nga lundo miringo walala muli bijan waray linggo luka waray ngata yukura naku waray walala nguli yakan jahanin na ngoy ngatamir yun ja
1: halangay gisi yun ja tabuak mama லக்கிழமை வளலாங்கோ மேலே கொரோனா தாவோ விக்கணகம் முனிங்களை யோகம் யோகம் யோஜா வாங்க மனப்பன்மொழி மறுச்சு யோரம்தன் விக்கன் குமர் அமத்திரி முழுக்கிஞ்சா யோகங்கோ தரமோ முனிங்க எங்களை மாறாமனா நான் வயதாய் கதனா நாங்கோ நல்ச வளலாஞ்ச யோரம் நீனங்கோ இங்கத்தமிழ் இருக்கிறா பாருங்க வரே என வளர லூக்கண்ணா மறுச்சு கோங் மெரியிருண்ணா மிச்சனா முழிக்கலையினா தரமும் வளனா தயானலிங்கோ காக்கான ஐயரும் வளலண்ணா முழுங்கி கங்கார கொஞ்சா தூளஞ்ச வளலா லொண்டு பிரிங்க வளலா பலஞ்சி மிச்சன் முனி வளலா கங்காரஞ்சா duala balanya pikian nguni dara moyol nga kal kena duala ngareiro kanana wala la nyul nguja kada ngol nguli nguli na wala la yuro pikian dinja nguli ngata mrunja nina ala ngai ji se yo uri punja mele mri lakang la dao bicara nakam mangi ku ngalanja wala la nya ngatilinguja rom duala balanya bijan ngatilingu giri baco baco nguningoli yol ngowo ngatilinguja baco baco bariun yakana ngai yoro ngula yutanja tumala marama bala tamanapan map marama nguniwala ngatilinguli linja laju ko manja biapul nguling ayuro bicandi rambang ko manja map mama madana atingo na ka yutana ayje runguni yutanja yuptuna yana ka ngatingo yuro marchi parpariuna porongol terina பேப்பல்னா உருக்கினா வளங்கோ பிச்சரங்காய் ஜீசு லாக்கிழங்கலையா மாறி இருங்க இருங்கையோ யக்கா யூட்டன்னா ரோம்னா வங்காய் மனப்பன் நாத்திலிங்கொழுலி ரம்பங்கி குமா வா உழிப்புஞ்சங்காய் ஜீசு பிச்சரை பிளி லாக்கிழங்கல மேலே பிரிதாவோ தோலகம் ngara konyo room do ala bala nya bichan yutta huika forum muni ngoli yol ngoyo chama yutta nya huika forum yakana yoro ngai rarion nguni ngati lingo lilinja batte lele. Balanya lilinja bikin ngati lingo batte. Lingo nguni yi ngati lingo ja batte. Yuru yana par yuna. Nguni yi yuta yunja wika yo. Balayuru nguni wika nja lariun. Winya yuna marti. Kapati yurunguni ya ciri na pulong golk ciri na ya na yo nguni yuru yol ngoyo marama yuta wal ngo wika borom ya na ngay yuru nguni rariun ja yuta lelina batte lelin ja mar yuru manda wika nguni kapati luluang dun yukura lacu yana winya yuna melu ka balanya yi bili duwala yuta wunja romgo nguni ni yuro mara manguni ngarako yuta wal ngamiri rom ninja yuro nina yukura yuta ngulana yana romura. Ya kana ngati lingo lilinja rungi iya. Mariyoro yutanja wal nga ya kana no kala winya yun. Kabicara nga iji isu laka ngalanya. Kadua la dao muni mako ngo. Laka ngalanga ikur na maktu jisu walangoy. Balanya. Balanya.